வீர விக்கிரம்பரன் குமதினி வார சுமதி கேசங்கி கஞ்சனபரண விராஜ சுபேச கானன குஞ்சித கேசாத்துபத்தாவிராஜை காந்தை மூஞ்சதனே ஊசாஜ சங்கர் சுனதி கேசரீநந்தன பேஜுபுதாபாமஜகபந்தன வித்யாவானுக்னி சிதாத்துர ராமகாஜ கரவே கோவாதுர பிரபுஜரீத்த சுனிபே கோரசியா ராமலக்கன் ராமச்சந்திர கே காத்து சுபாரே.

கொள்ளுத்தா. ஜங்குமணி, மகாஸ்வாமியவரு தீர்த்தோத்பவுக் கொரடக்கே சித்வாகிதாரே. மத்தே நுட்டுத்தின்.

0: தங்குமணி,
1: தங்குமணி.
2: ஓஹோ, ஏன் போப்பேன் அவரே?
1: மகாஸ்வாமிகளு லக்கடி கோட்டையிலுகிறு சமியானோடி, கேளத வீர்வர்மா கோட்டைக் முத்கே ஹக்பேக்குந்துதானே. யாவு சமையதலி வீரவர்மா கோட்டேன் முத்தி ஏன் தொந்திரை மாட்த்தேனும் ஹெளக்காகலா. நீவோசால் இல்லான்தா மாராணி ஒரு கங்காலா கொலாடுத்திதாரே.
2: நான் இங்கு ஹொட்டத்தாய்தினேன் மாத்தாய் வருக்கிறேன்.
3: பூவி, ஓகம்மா, ஆர்த்தி மாடி என்ன கண்டன்ன நகனகுத்தாக கலுச்கொடு.
2: தங்கா!
3: பேடபா, பேடா, நங்கியாக்கு எதிர்க்கியாக்திதே. நீங்க கை முகுதினி, தைவிட்டி வத்து பிரையானை நில்சிப்பிடு.
2: யாக்கே?
3: இவத்தி யாக்கு, சகுணா சரியாகில்லோ, பாமா.
2: அதுக்கே, அன்னை இத்து பிரப்புன அப்பாயித்த வருக்கு தள்ளும் தியா. நோட்தவு ஹேடியன்னுகில்லானன்ன?